பெருக்குவான் சர்வ பேக்குண்ட முக்த மோகபாய கனிமுக ஹர்கே குணகாயன் கிராஜ போகபனியாய் ஹர்கே நாம கீ கதா மன் பாய் பகு போஜன கா பிரசங்கீத ரசனா ஜபதி ஹர ஹரநீத் கலீ சோ கர்ணி சோபா திருமந்த ஹிருதய வசே பூர்ண குருமந்த் சாத் சங் பிரவதேஹோ நிவாஸ் சர்வ சுகநான பிரகாஸ் ரோக் சர்கோ நிர்கோண கார் சுன சுமாதி ஆபாபன கியா நான காபி பிரஜாவஸ்பதி ஜப காரியு கஹன திருஹதே தா பாப புன் தவ கஹதே ஹோதா ஜப தாரி ஆபன சம் சுமாத தவ விரோத கே சங்கமாத்

கபீர்கராரே. காவன பண்டத்தை பண்ணருக்கு ஈஸ்வர ஜுக் ஜுகவே தானாலே காவஹ மோகனியா மன மோகன சுர்கா மச்ச பயாலே. காவன ரத்ன பாயே தேரே ஆட்ட சட் தீர்த்த நாலே காவே ஜோத மகாபல சூரா காவே காணி சாரே காவே கண்ட மண்டல பிரபண்டா.